லட்சாதிகாரைன லவண மன்னமே காணி மெருகு பங்காரம்பும் ரிங்கபோடு

ஸ்ருதிரேவ பரமார்த்ததாயினி பக்திரேவ பவரோகநாசினி பக்திரேவ பரவேதன பிரதா